ஓங்காரங் சிம்ரணங் கோபேந்த நாமங் உதிரணங் கோல சமூகணா லப்தியங் சாது சங்கேண நானக வடபாகி பேட அந்த தர்சனா சர்வதோக பரங் தியாகி சர்வதர்ம திருளந்தனா லப்தேன சாது சங்கேண நானக மாஸ்தக லிஷணா ஹோயோ ஹய ஹோவந்தோ ஹர்ண பூர்ண ஹர்ண பர்ண சம்பூர்ணா சாது சத்தம ஜானோ நானக பிரீத காரணங் சுகேண பயண ரத்னங் ரச்சனங் கசும்ப ரங்கணா ரோக சோக பயோகங் நானக சுகனா சுப்னா புனஹி மஹல்லா பஞ்சவா ਇੱਕ ਓੰਕਾਰ ਸਤਿਗੁਰ ਪ੍ਰਸਾਦ ਹਾਥ ਕਲਮ ਅਗੰਮ ਮਸਤਕ ਲੇਖਾਵਤੀ ਉਰਜ ਰਹੇ ਉਹ ਸਭ ਸੰਗ ਅਨੂਪ ਰੂਪਾਵਤੀ ਉਸਤ ਕਹਿਣ ਨਾ ਜਾਏ ਮੁਖੋ ਤੁਹਾਰੀਆਂ ਮੋਹੀ ਦੇਖ ਦਰਸ ਨਾਨਕ ਬਲਿਹਾਰੀਆਂ ਸੰਤ ਸਭਾ ਮੈਂ ਬੈਸ ਕੇ ਕੀਰਤ ਮੈਂ ਕਹਾਂ ਅਰਪੀ ਸਭ ਸ਼ਿੰਗਾਰ ਇਹ ਜੀਓ ਸਭ ਦੇਵਾ ਆਸ ਪਿਆਸੀ ਸੇਜ ਸੋਕ ਅੰਤ ਵਿਛਾਈਐ ਹਰਿ ਹਾਂ ਮਸਤਕ ਹੋਵੈ ਭਾਗ ਤਾਂ ਸਾਜਨ ਪਾਈਐ ਸਠੀ ਕਾਜਲ ਹਾਰ ਤੰਬੋਲ ਸਭੈ ਕਿਛ ਸਾਜਿਆ ਸੋਲਾਂ ਕੀਏ ਸ਼ਿੰਗਾਰ ਕੇ ਅੰਜਨ ਪਾਜਿਆ

பழமொழி நச்சையானு தட்டு பந்தையா, நச்சையானு தட்டு பந்தையா, நச்சையானு தட்டு பந்தையா, நச்சையானு தட்டு பந்தையா.